0: கர்ம டாட் வசமா.
1: இஸ் இட் பாசிபிள் டு எஸ்கேப் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஓ மேன்? இட் இஸ் நாட் பாசிபிள். வெதர் இட் இஸ் இட் இஸ் அ ஸ்மால் வெல் ஆர் இட் இஸ் அ பிக் ஓஷன்.